கிட்ட சொல்லிட்டு கண்டசிழ்பி இப்சித் பத்தி கீதரச்சனை கரிச்சந்தி குமார் ஸ்ரீ சாஹு சங்கீத விஸ்வஸ்வரூப் மகாபாத்ர.